தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தத்தடி ததல தஜ்ஜனு ததல தத்துமி ததுமி தஜ்ஜனு தத்த தரித